பிறந்தார். ஓல் மாதால் கொன்று மறைக்கு அரைஞ்சியாங்க ஒழுமை ஒழுவுயரா மறக்க பொருட்டு வந்துடுவோம்மரா எச்சா மறக்க பரவாயில்ல.